0: கொஞ்ச காத்தா
1: சங்க மேரே ஆக்கே யா தாவ் லகா மால் லமா மால் கமா மால்.